0: மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: திருவள்ளையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடியும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் மேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவள்ளையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தன சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவள்ளா. செங்கன்னூர் டாக்டர் கே எம் ஜெரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸிலே நியூரோ சர்ஜரி விபாகத்தில் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜனும் நியூரோ எண்டோஸ்கோபிக் விதக்தனுமாய டாக்டர் விஷ்ணு பி எஸ் சார்ஜ் எடுத்திருக்கிறது. தலைச்சோറിനും நட்டலினும் ஓபன் சர்ஜரியோ ஸ்டிச்சுகளோ இல்லாது ചെയ്യുന്ന எண்டோஸ்கோபிக் பிரக்ரிய உள்பட அத்தியாதுனிக நியூரோ சர்ஜரிகൾ கே எம் சி ஹாஸ்பிட்டல் செங்கன்னூர்.
0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 டைம் செக்
2: 2 o'clock.

0: 1924 புளிமூட்டில் சில்க்ஸ்,
1: புளிமூட்டில் சில்க்ஸ் திருவெல்லா அல்மாரா பை புளிமூட்டில் சில்க்ஸ் கொச்சி
2: நிலாமல்.

0: பாகு இக்கோழி கோயிலாண்டு கோர புழையும் கத்தோடி நடக்காவு அல் கோழிக்கோடும் போரும் போரும் கேரளம் காணால் நேரே போகும் நாட்டினை சுத்தி போரும் போரும் கேரளம் காணால் நேரே போகும் நாடிலை தேவத்து பரப்பரம் குட்டத்தி பட்டாம்பி சொன்னூர் மணமகள் வாழும் நல்லோரு திருச்சூர் கிழக்கெங்கும் எக்ஸ்பிரஸ் பெஸ் நிற்குதா எர்ணாகுளம் பூரங்கா நெடி பாலு ஆலப்புழ பின்ன கோட்டயம் கொல்லம் கேரளம் நல்ல திருவனந்தபுரம்
1: கேரளம் காணால் 90.4